0: കൂപ്പിട്ടീങ്களா സർ? நானா முருகன். உங்களுக்கு என்ன வேணும்?
1: எனக்கு குഞ്ഞിക്കാരനെ കാണണം.
0: நீங்க எழுந்திருங்க സർ. வாங்க. வாங்க. வாங்க. என்ன காரணம் சொன்னீங்க நீங்க?
1: குഞ്ഞിക്കാരൻ.
0: குഞ്ഞിക്കാരൻ. ஆம்பளையா பொம்பளையா?
1: ஆணானே.
0: இந்த மாதிரி பேர்ல ஆம்பளைங்களுக்கு போடுமா சார்? குஞ்சி.
1: நான் அட்ரஸ் உண்டு.
0: பரவாயில்ல, நீங்களே படிச்சு சொல்லுங்க.
1: பி சி குഞ്ഞിക്കാരൻ 144A நல்வாழ்வு தெருவு பழனி 14.
0: வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க சார்.
1: கண்டுபிடிக்கல்ல?
0: நீங்க தைரியமா இருங்க சார். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த குஞ்சிக்காத நம்ம கையில இருக்கும். உட்காருங்க. வைரமணி போலாமா கண்ணா?

0: செல்லமா செல்லமா, சத்தியம் பண்ணி சொல்லுங்க செல்லமா.
1: என்னது?
0: என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்களா?
1: அதனால
0: அதனால எனக்கு தெரிஞ்ச நல்லதா கிட்டத செஞ்சிட்டு இருக்கல்ல.
1: ஆமா.
0: எப்பாச்சு என் மேல கோவம் வந்திருக்க உங்களுக்கு?
1: வராதே.
0: அப்படின்னா என் மேல
1: உன் மேல
0: இஷ்டப்பட்டு
1: இஷ்டப்பட்டு
0: கேட்டதெல்லாம் கொடுக்கணும்.